0: சிடி ஃபாஸ்ட் யா செகண்ட் மோர்கேஜ் யா ரீஃபைனான்ஸ் கிரமோனா சொன்னேன் தத்து சிவி அப்படி கட்டி மோட 1200 டேரி ரோட் ஈஸ்ட் யூனிட் 22 மிசிசாகா 416-804-2015 416-804-2015.
1: You're listening to Desperate's Primetime Radio.
2: For any information or advertising, call our head office at 416-725-2551. Desperate's Primetime Radio.